0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தள மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தி நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தி நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் என் குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்த்ராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்த்ராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் என் குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமின்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை வெப்மாஸ்டர் எட்குரு ராகவேந்திரா .org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலயம் அடுத்த நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: Hi, this is Playback Singer Prasanna. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா ரேடியோ .org மந்திராலயத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், சமஸ்கிருத மொழிகளில் ஒளிபரப்பப்படும் 24 மணி நேர இணையதள வானொலி. இது எந்த ஒரு வியாபார விளம்பரமும் இன்றி பக்தி மார்க்கத்தில் ஒளிபரப்பப்படுகின்றது. www.gururagavendraradio.org வலைத்தளம் மூலமாக மந்திராலய மடத்தின் நிகழ்ச்சிகளை நேரலையாகவும் கண்டு களிக்கலாம். உங்கள் அபிமான கருத்துக்களை webmaster@gururagavendra.org என்ற மின்னஞ்சல் மூலம் பதிவு செய்யுங்கள்.
1: ஹாய், திஸ் இஸ் பிளேபேக் சிங்கர் பிரசன்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குரு ராகவேந்திரா பக்தி ரேடியோ. கேளுங்க, நிறைய கேளுங்க, பக்தியோடு விளையாடலாம். ஓம் ஸ்ரீ ராகவேந்திரா நமஹா.